0: ஞானமிக்கிய குயினி தந்தக்குபயோக்கு அயனப்பாலுபயோக்கு கிருமங்கு சுகந்தியும் கப்பமுக்கு கண்ட கக்கில ஜமானு சுத்தடோ மத்தடு மடிக்கரு பத்தனு கிளி குமத்தங்களேன் கச்சுல துப்பனோ உத்துல கவோ குமத்தனு வாலைமான் இதி கண்ணா குறி நின்றனுக்கு வனக்குறு நளி நின்றனுக்கு இப்பகுந்த எந்தை குமத்தந்தேத்தா
1: அகச்சுக்குமக்கத்தாச்சு சொல்லுக்கச்சுடா சக்கங்களே.